4.38 மீட்டர் 684 கிலோஹெட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 20ஆம் நாள் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு.

இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், சிறுவர் பூங்கா மற்றும் நமது சிந்தனைக்கு ஆகியன ஒளி உலாவரும். குரலமுதம் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொருள் பொறாமை, ஆசை, கோபம், கடும் சொல் ஆகிய இந்த நான்கு குற்றங்களையும் விட்டு நடப்பதே அறமாகும். மீண்டும் குரல் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். குரல் எண் 35, அதிகாரம், அறன் வலியுறுத்தல்.

வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். அதனால் அடுத்த 3 தினங்களுக்கு மீனவர்கள் யாரும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் தெரிவிக்கிறது.

இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. ஃபீனிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எம்வி ஜாலிபாய் நாளை காலை 6 மணிக்கு சுராஜ்தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் செல்லும். பின்னர் நண்பகல் 12 மணிக்கு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பாரடாங் நாளை காலை 6:15 மணிக்கு சகித்தீப் பயணிக்கும். பின்னர் 8:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். அடுத்ததாக நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு சகித்தீப் பயணிக்கும். மாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ரங்கத் நாளை காலை 6:15 மணிக்கு சுராஜ்தீப் பயணிக்கும். பின்னர் 8:45 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். அடுத்ததாக மாலை 5 மணிக்கு சுராஜ்தீப் பயணிக்கும். பின்னர் 7ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு சகித்தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணிச்சங்கா நாளை காலை 11 மணிக்கு சகித்தீப் பயணிக்கும். பின்னர் 1 மணிக்கு சுராஜ்தீப் செல்லும். பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணிலக்ஷ்மி நாளை காலை 11:30 மணிக்கு சுராஜ்தீப் செல்லும். பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு சகித்தீப் பயணிக்கும். மாலை 3:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். நேர்களே, தற்போது தகவல் நேரம் கேட்டீர்கள்.

மனது ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. இன்று உலக தாய்ப்பால் வாரத்தின் 5வது நாள். உலக சுகாதார நிறுவனம் பிறந்த குழந்தைக்கு முதல் 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறது. பிறந்த குழந்தையின் ஆரோக்கியம் ஆயுள் வரை நீடிக்க முக்கியமானது தாய்ப்பால். தாய்ப்பால் மூலம் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதோடு ஊட்டச்சத்து நிறைவாக அளிக்க தாய்ப்பாலால் மட்டுமே முடியும். தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் அம்மாக்களுக்கு மார்பக மற்றும் கருப்பை புற்றுநோயின் அபாயம் குறையும். இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த தாய்ப்பால் அளிப்பதை போற்றி கொண்டாட தாய்ப்பால் தினமாக அல்லாமல் தாய்ப்பால் வாரமாக கொண்டாடுகிறோம். நேர்களே, குழந்தை வளர வளர தேவையான ஊட்டச்சத்துக்கள் தாய்ப்பாலில் இருக்கிறது. தாய்ப்பாலானது குழந்தைகளின் வயிறு மற்றும் குடல் ஜீரணிக்க எளிதாக இருக்கும். குழந்தைகளை நோய் தொற்றிலிருந்து தாய்ப்பால் பாதுகாக்கும். குழந்தை பிறந்து 6 மாதங்கள் வரை தண்ணீர் கூட தேவையில்லை, பால் மட்டுமே போதுமானது. குழந்தைக்கு திட உணவு பழகினாலும் 2 வருடங்கள் வரை இணை உணவாக தாய்மார்களே தாய்ப்பால் அளியுங்கள்.

நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடங்குவது சிறுவர் பூங்கா. நேர்களே, குழந்தைகளின் செல்ஃப் மோட்டிவேஷனை அதிகரிக்க பெற்றோர்கள் குழந்தைகளை எவ்வாறெல்லாம் ஊக்குவிக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். குழந்தைகளே, இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் அனைவருடனும் போட்டி போட்டு வளர்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறீர்கள். நீங்கள் வாழ்வில் எந்த நிலைக்கு சென்றாலும் யாரேனும் ஒருவரோடு போட்டி போட்டுதான் உங்களுக்கான இடத்தை பிடிக்க வேண்டி இருக்கிறது. சில சமயங்களில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் தோல்வியிலும் முடியலாம். ஆனால் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் மனம் துவண்டுவிடக்கூடாது. எவ்வளவுதான் பாதிப்புகள் கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து நீங்களாகவே மீண்டு எழுந்து உங்களுடைய இலக்கை நோக்கி செல்லுங்கள். இது போன்ற குணாதிசயங்களை பெறுவதற்கு குழந்தைகள் தன்னைத்தானே ஊக்குவித்துக் கொண்டு தன்னுடைய இலக்கை நோக்கி நடப்பவராக இருக்க, குழந்தைகளை செல்ஃப் மோட்டிவேஷன் உடையவர்களாக வளர்ப்பதில் பெற்றோர்களின் பங்கு முக்கியமானது. பெற்றோர்கள் தன் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கியமான குணநலன்களில் இந்த செல்ஃப் மோட்டிவேஷனும் ஒன்று. இதை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சரியாக கற்றுக் கொடுத்துவிட்டால் உங்கள் குழந்தைகள் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களே பார்த்துக் கொள்வார்கள்.

நேர்களே, குழந்தைகளுக்கு செல்ஃப் மோட்டிவேஷனை கற்றுக் கொடுக்க முதலில் அவர்களுக்கு எட்டக்கூடிய ஒரு இலக்கை நிர்ணயிங்கள். அந்த இலக்கை அடைவதற்கு அவர்களாகவே திட்டங்களை தீட்டி அந்த இலக்கை நோக்கி செல்லும் வகையில் ஊக்கப்படுத்துங்கள். இவ்வாறு செய்யும்போது குழந்தைகள் எந்த விஷயத்தை முதலில் செய்ய வேண்டும் என்றும் ஒரு வேலையின் முக்கியத்துவத்தை பற்றியும் நன்றாக தெரிந்து கொள்வார்கள். ஒருவேளை அவர்கள் இலக்கை நோக்கி செல்வதில் கஷ்டப்படும் பட்சத்தில் சிறிய உதவிகளை செய்து அவர்களை ஊக்கப்படுத்துங்கள்.

குழந்தைகளே, முயற்சி தான் முக்கியம், முடிவுகள் அல்ல. எப்போதும் ஒரு இலக்கை அடைவதற்கு செய்ய வேண்டிய முயற்சியை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். அதன் முடிவு எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் உங்களால் முடிந்த 100% உழைப்பையும் முயற்சியையும் அளியுங்கள். அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதுதான் செல்ஃப் மோட்டிவேஷனை அதிகரிக்க முக்கியமான வழி. அவர்கள் செய்யும் செயலுக்கு அவர்கள்தான் பொறுப்பு என்பதை உங்கள் குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே கற்றுக் கொடுங்கள்.

நேயர்களே, தெளிவான எதிர்பார்ப்புகளை பற்றி சொல்லிக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளின் செயல்திறனை பற்றியும் நடத்தைகளை பற்றியும் அவர்களிடம் தெளிவாக பேசி புரிய வையுங்கள். இதனால் அவர்களுக்கு தங்களை பற்றியும் நீங்கள் அவர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்பது பற்றியும் அவர்களுடைய வளர்ச்சியிலும் அப்போதுதான் அவர்களால் கவனம் செலுத்த முடியும்.

தங்களுடைய சொந்த வாழ்க்கையை முடிவு செய்வதற்கும் பிடித்த விஷயங்களை செய்வதற்கும் அவர்களுக்கு முதலில் தேர்ந்தெடுக்கும் உரிமையை கொடுத்துவிடுங்கள். இவ்வாறு அவர்கள் பிடித்து தேர்ந்தெடுத்த ஒரு செயலை செய்யும் போது அவர்களின் அனைத்து வித விளைவுகளுக்கும் அவர்களே பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். ஏதேனும் தவறு நடந்தாலும் தாங்கள் செய்த தவறுக்கு தான் தான் பொறுப்பு என்பதை உணர்ந்து கொள்வார்கள். மேலும் அதை சரி செய்யவும் முயற்சி செய்வார்கள். இப்படிப்பட்ட செல்ஃப் மோட்டிவேஷனுடன் வளரும் குழந்தைகள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய இலக்கை அடைவது நிச்சயம்.

நேயர்களே, இத்துடன் சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி முடிவடைந்தது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பானவர்களை பயன்படுத்தாதீர்கள், பத்திரப்படுத்துங்கள்.